0: நக்கரீர் செவி தந்த டோக்குரி ரேடியோ தீசா ரேடியோ தீசே துறை குண்டா.
1: You are listening to 87.6, the new Rwanda voice. Simply Rwandaful.
2: Radio 10, since 2004.
3: Since 2004.
2: The first private radio station in Rwanda.
1: Simply Rwandaful.